சட்டி அங்கு அங்கு புங்குறேனே காரிச்சிந்துவா, சட்டி அங்கு அங்கு புங்குறேனே காரிச்சிந்துவா, ஜிந்து வட்டு தீத்து மங்கு சே ஓவித்தேனு புக்கனா பாரு சிந்துவாகுதே தேரே ஹாஸ் பியாரி சிந்தடி லக்தே